உல்லாசம் சுதந்திரம் உள்ளம் உலகம் உல்லாசம் சுகம் சுந்தரம் சுதந்திரம் நம் உலகம் நம் உல்லாசம் உலகத்தின் சுதந்திரம்.